438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் வைகாசி திங்கள் 9ஆம் நாள் மே 23ஆம் தேதி சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழம்தம் நிகழ்ச்சியில் குரல்

தகவல் நேரம், திரை நட்சத்திரம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகினை ஒளி உலவரும். குரல் அமுதம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. பொருள்: உண்பவருக்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். மீண்டும் குரல்: துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. குரல் எண் 12, அதிகாரம் வான் சிறப்பு.

0: தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மீனவர்களுக்கு ஏதும் விசேஷ எச்சரிக்கை கிடையாது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து பினிக்ஸ்வே துறைமுகத்திலிருந்து எம்பி பாரட்டாங் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங்லேண்ட் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தி பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஜோலிபாய் நாளை காலை 6:15 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணி லக்ஷ்மி நாளை முற்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தி பயணிக்கும். பிற்பகல் 1 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி நார்த் பேசேஜ் நாளை முற்பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஸ்ட்ரைட் எயிலைன் நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணிச்சங்கா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission, information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit Samriddha Bharat.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை. ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலி 1936 June 8 அன்று நிறுவப்பட்டதிலிருந்து 2026 June 8 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. June 8, 1936 முதல் இந்தியாவில் தகவல்களை உடனுக்குடன் கொண்டு சேர்க்கும் பணியில் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 90வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் May 8, 2026 அன்று முதல் இந்தியா முழுவதும் உள்ள ஆகாஷ்வாணி நிலையங்களில் நாடுதழுவிய கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறோம். இன்று 591 வானொலி நிலையங்களுடன் இந்தியாவின் மக்கள் தொகையில் 98% பேரை 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் சென்றடைகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷ்வாணி என்ற பெயரை பெற்ற இந்த நிறுவனம் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் தகவல்களின் முதன்மை ஊடகமாக திகழ்கிறது. ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பின் வரலாற்றில் ஒரு முக்கிய

மைல்கல்லாக கருதப்படுகிறது. நேயர்களே, விக்சித் பாரத் சிக்ஷா அதிஸ்தன் என்பது இந்திய உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா ஆகும். இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்தை கொண்டது. இதன் இலக்கு 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதாகும். ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான பல்கலைக்கழக மானியக் குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகை செய்கிறது.

ராஜேந்தர் ஓர் தமிழ் திரைப்பட நடிகரும் இயக்குனரும் பாடகரும் இசைக்கலைஞரும் தமிழக அரசியல்வாதியும் ஆவார். டி ராஜேந்தர் என்று அறியப்பட்ட இவர் தற்பொழுது தன் பெயரை விஜய் டி ராஜேந்தர் என்று மாற்றிக் கொண்டுள்ளார். இவர் இசையமைத்த பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்போம் அனேர்களே.

ராஜேந்தர் அவர்கள் 1955 மே 5 தேதி மயிலாடுதுறையில் பிறந்தார். இவரது மனைவி உஷா ராஜேந்தர். இவருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். டி. ராஜேந்தர் அவர்கள் முதுகலை பட்டம் பயின்றவர்.

1980 முதல் தற்பொழுது வரை தமிழ் சினிமா துறையில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். அவருக்கு அடுக்குமொழி பேசுவதில் அலாதி பிரியம். அவரது வசனங்களில் அடிக்கடி அடுக்குமொழி வசனங்கள் இருக்கும். அடுக்குமொழி பேசுவதில் வல்லவரான இவருக்கு அடுக்குமொழி நாயகன் என பட்ட பெயரும் உண்டு. தனது தன்னம்பிக்கையால் மட்டுமே வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்தவர் டி ராஜேந்தர். 1980 ஒரு தலை ராகம் திரையிடப்பட்டது. ஒவ்வொரு நாளும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி வாகையை சூடியவர் டி ஆர் அவர்கள்.

டி ராஜேந்தர் அவர்கள் 1980 ஒருதலை ராகம் என்ற திரைப்படத்தினை இயக்கி எழுதி நடித்து இசையமைத்து உள்ளார். அதன்பின் வசந்த அழைப்புகள், ரயில் பயணங்களில் கிளிஞ்சல்கள், நெஞ்சில் ஓர் ராகம், சட்டம் சிரிக்கிறது, ராகம் தேடும் பல்லவி, தங்கைக்கோர் கீதம், உயிருள்ளவரை உஷா, உறவை காத்த கிளி, பூக்களை பறிக்காதீர்கள், மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், பூக்கள் விடும் தூது, பூ பூவா பூத்திருக்கு, என் தங்கை கல்யாணி, காதல் அழிவதில்லை போன்ற பல வெற்றி படங்களை தந்துள்ளார். இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களின் புகழ் என்றென்றும் வாழ தமிழமுதத்தின் வாழ்த்துக்கள்.

நேயர்கள், இதுவரை திரை நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நடிகர் டி. ராஜேந்தர் அவர்களின் பாடல்களை கேட்டீர்கள்.

நேயர்களே, மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம், நினைக்காவிடில் புத்தகத்தை கூட புரட்ட முடியாது என்ற சிந்தனை வரிகளுடன் நாளைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.